ஃபாரிஸ்ட் குளம் ஃபாரிஸ்ட் பேரு டெக்கரேட்டோ டெங்குளம் புலோட்டோ பிரதிக்கலாம் யாங் அப்பட வஜா yang udah nikah tuh dengkulnya kotak apa gimana bu? Aku baru ngerti bu, beneran. Kok bisa diladeni dengkul?